சுவாமிக்கு. அதிகமா வீட்டு வரத்துறாங்க, கண்ட கட்டி மசாலா மாயவாயி பண்ணிச்சாங்க. ஐயோ சிவகுமார சாமி குடிச்சல